கரோதம் கதன் கருணானா உபர்ஜதே பிக்ஷயந்த ஜீவன் வசங்கரோத் நிருத்தம் கரோத் ஜதாமர்கடே. அனைக்கு

அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தஜந்த சத்ரந்த்ரணந்த அனிக்மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஃபகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிக்கட் அசாத் ரோகணே